யானு தாத தப்பு கேஞ்சி அரசுகு ஆணமகே இச்சி எல்ல ராஜ்யோட அராஜகத்தை வர்றவல்லி பண்புரன் சித்திர உத்தேசது என்ன மகனு ஆன மகளுக்கு மதனம் அழுத்து கொடுணுன்னாண்ட ஊர்தார சுவாது என்ன மகே இப்புவே மந்திரியாது யான் இப்புவே அந்த பண்புரன் சித்த நிரீட்சிடாயட கேட்டுனாண்டா என்னன்னு எல்லிய மல்த்தே காலக்கு பாட்டு முட்டுடுது கடை மல்த்தே உடுவேனா உடுவேனோ எங்கள் கந்திர மந்திரி நாக்குள் அஞ்சேனே நிர்ந்தல தெளிப்புனு புகர்ந்தல தெளிப்புனு கடேக்கே கொத்தாப்புன ஓடே முள்ளு தீட்டேரு இம்பியாக்கல வஞ்சி முள்ளுனு தீவோடி இம்பியான அல்லக முள்ளாவோடு உச்சுத விஷனு தெப்பர கருட பாத்தாளனு நாட்லெக்க இம்பியான மகளின மனசு கண்புரஞ்ச சித்தா ஆ விஷனு பழகி சாவர கருட பாத்தாளாது என்ன மகே உள்ளே அலாதரே ஆண்ட தானே மல்புனா சுவாமி

0: யான் அம்ருத் சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு ஏப்பல கேண்டது சந்தோஷப்படையிலே
1: கண்டொடே பல தூப்பே நாளென கிரிஞ்செடித்தின மாணிகோ இத்தே தோதக ஒப்ப பாடின பத்தை இதல கல கல கல.

0: na na pura tagantu gele runane kala ye runane kala
1: kanda batte yerunu
0: garuda paatalu gula tikkai
1: aaye
0: garuda paatalu gula tikkai ஒரிய மகையின் குள்ளே ஒரிய மகையின்

யானு தாத தப்பு கேண்டி அரசுகு ஆணமகே இச்சி எல்ல ராஜ்யோட அராஜகத பர்றவல்லி பண்புன சித்திரம் உத்தேசது என்ன மகனு ஆன மகளுக்கு மதன மல்த்து கொர்ணுந்தாண்ட ஊர்தார சுவாது என்ன மகே இப்புவே மந்திரியாது யான் இப்புவே அந்த பண்புன சித்த நிரீட்சிடாயட கேண்டுந்தாண்ட என்ன எல்ல மல்த்தே காலகு பாட்டு முட்டுடுது கட மல்த்தே உடுவேனா உடுவேனோ எங்கள்ல கந்திர மந்திரி நாக்குல அஞ்சேனே நிர்ந்தல தெளிப்புனு புகர்ந்தல தெளிப்புனு கடேக்கே கொத்தாப்புன ஓடே முள்ளு தீட்டேரு இம்பியாகல வஞ்சி முள்ளுனு தீவோடி இம்பியான அல்லக முள்ளாவோடு உச்சுத விஷனு தெப்பர கருட பாத்தாளனு நாடிலெக்க இம்பியான மகளின மனசு பண்புரம் சித்தா ஆ விஷனு பழகி சாவர கருட பாத்தாளாது என்ன மகே உள்ளே கலாதரே ஆண்ட தானே மல்புனா சுவாமி ஆய சரியுள்ளேனா இச்சேனா அந்த பண்புனா எங்கே இனிமுட்ல அந்த ஜாதி தூக்கா ஆயன லெத்துது ஆகொஞ்சி எத்த ஜவாப்தாரின் பொறுத்து ஆகொஞ்சி பேலனு ஒப்பிசாது கடப்புடடு பல

ஆத்திரத்தில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பற்றி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளார் ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.